0: 他拿到茶几，这边和个旁的比那还大了，也那还比较多的也牛的，刚才那了阿弟阿卡个高旁的比那还大伢也伢了，就苦阿皮了个高，阿弟也个皮了多多米那了，旁的比那还大嘛的，这可能那还大嘛。
1: 时候，搁咱那一起哎，哎，那女啊，去野外搁当抬门哎，去看看物价抬俺好一哪哎，一啊不一户啊不外面了，物价嘛不不搁当么严么严有了，那也干么跟俺去了你不？那物价的就还白俺来吗？估计从接送两百，看他从接送两百，估计从接送两百，哎，你们来白门啊姐了，估计从接送两百，就当没去，没被谢来白，就当没去，没被谢来白，
2: 我们要接，
1: 说没有接票帮忙我一帮，呀。我家白送接送两百，搁他白送接送两百啊！
2: 我免了，我免了。
1: 送过去不用帮忙问嘛，人家也缺二的哥们，人家接了，也缺二的哥们接，就当没缺，没白接来白，就当嘛，就当没缺，没没接，又不不要当白谁么个接了？哎，马路，
2: 回来了。
1: 也去也白写来白，送过也白写，俺就不用伪装，人家白。那也去呀，那啊，他龙的龙马家伙，人家前面狗龙狗吵架。那啊，他哥我们家就当没去，他妈地庄啊去来和我爱拍。去呀，咱别去呀，没别写啊，不呀，咱别写啊来。
2: 我叫我，
1: 家家家送老板。去。就咱们去，买别新白啊，国家咱别新那家，你那国家，永安俺那白，看他永安俺家白啊么的来，如果那白怕，哎，马路。
3: 方
1: 没看？
3: 老宋啊，
2: 咱给打不要。
4: 永远这边中央要
1: 走。怎么样？
2: 那
1: 咱来苏木呀，白山叫那，你去了吗？这个蛮细密了。俺二弟哥们家今年的就比我帮的近啊，苏木大头就比我帮的近啊。那也去俺二哥呀，俺面对土狗他们去了不？俺面对土狗他们去。那二弟哥们今年叫包养咱白山街头，后面叫他们去，没得落地挨了。不呀，也去没去，没被信啊！不呀，没被不呀，那被信啊嘞！你去了吗？懂的啦，俺老婆。有性命。
2: 你去了吗？懂的啦，这个命啦。
1: 啊，这边俺们就那么去被信了呗。不呀，那些屁股放在家里头，讲究的洗拉面。
2: 有啥都比啥嘞？
1: 有啥都别洗了呗啊！
2: 哦。
1: 那这票我们会放假呢，那也去那二姨堵他的哥们进啊，我哥不堵他个，几个。那对面就当
2: 面，
1: 就当没去啊，没得来俺了，俺买白鞋来白，那买白鞋面了不啊了？
2: 没去，没去了嘛？都白鞋来白俺了，一
1: 堆。要啥呀？对了，
2: 嗯，
1: 白鞋来白。
2: 嗯，
1: 还要包烟头，这票我会放在这家呢。
2: 嗯，
1: 会放还没会拍，
2: 数没得了耶。
1: 数得还，都得洗了面，穿白胖啊。
2: 嗯，
1: 你那国家用俺那白，他他用俺烟袋白嘛？吃野个，他他把么？吃开个国家太么了？国家啥了？还有白马嘞，他白汗那是，
2: 嗯，
1: 啊，
2: 还没白汗一多耶，
1: 哎，白汗嘞，
2: 有啥呀？拿水来浇我喽耶，树木也得喽耶，哦，
1: 家白嘞，家，家白啊都木好，啊，看他白啊都一年，得木好啊，家白啊，我他要浇，看他白我他，还有浇面。三拉又有康克卡了，
0: ทนาขออนุญาตเผื่อเล่ากากเกาะเราเย็นเย็บพอเนี่ย bina hada ma de ye nye de phela ayam ke la lo wa lo le ye ni cha agang ye ga chomya ma ang ha la te mine chomya ma yang ye do nga de ye nye de ga ne na lo ye nyo ayam kha je la ho na kho ne aye cha ga le bina hada ge ma de ye nye de nim chi ho ga le mu tha hum la kho ne phi ma aso lo ju bogu na nga the ye nya lo Haga hum ayam khaje lao loe pho bina hadao ne lo ayam jie na kho nia wa ima de ye nye de gla huma yo na lo ti kho loe to la la lo le ye ni ye na ha byo da la loe o ti yu me de ye nye de a kha ni so na lo nye te a yi mi do ne to de da me u so lo na li ye la ne u lang ka ni de ye nye de wa ima de我都他妈
5: 是啥呀那些心妈妈我没在心妈妈那些妈子